0: ஹலோ உள்ளா குட் உள்ளா தேவக்கட்டுங்க சொல்லுவோம் மிகசமான குள்ளங்க மீட்டின் லூட்டா உள்ளுமையிலாய் பியூட்டில்லகோ ஆகஸ்ட் 25 ஒவ்வொங்க கத்தியுங்க லிசான பியாப்பி ஜெய்மி ஜெய்மி கையொட்டிங்கல்லகோ இலாக் காம்ப பிள்ளையாக தத்துவலோட்டமான கலுண்ணி நுபுயை குழுகமிலா மினில்லுனது டைமிக்கமி சேனானு வாங்கிட்ட குசுவத்து விஜய குழுன்னு சொல்லி டைமிட்ட கொட்டமான கலுண்ணி நாலத்துல மாற்றிய உள்ளா கூட்டி அக்கசுங்க சுகிசமான ஈ மோக சுண்ணிங்கனி தப்பனி இன்னுட்டி தூக்கை நேரம் வச்சுட்டா இன்னா பீலுண்ட மிச்சு இன்னாட் இன்னக்கு விம்மி குழு கத்தத்து இல்லை கல்லு நானி தவுனி துள்ளு இன்னக்கு விம்மி கத்தத்து கங்கசினம் விதமான உள்ள மிச்சு இன்னங்க உள்ளா கத்திய பிக்கி பட்ட புட்டுங்க சுட்டி அரிசி இல்லை நாலத்துலி மான் ஜேமா சொன்னேலும் மெய்கூட்டாக்கோ நட்டத்துக்கு செய்தமான ஓகே தத்து மீட் அமிசகு பிள்ளைய துயின்ன தக்குன பள்ளியாங்கின்ன துயின்ன பட்டுட்டில்லோ தானத்தோ இன்னும் நட்டத்து சோமியூட்டு தமசமிசானோட் கண்ணு பின்னிவம் மங்காத்தா அம்மலோ கண்ணு புயக்கே கங்கின்னி நிப்பிங்கின் நிப்பிக தேக்கத்தருட்டில்லோ கோசு கண்ணியாங்கம்மன் அம்மத்தவர் தானோ தாங்குயோக் தான் அமிசுனோட அஜிகிங்க இளிநேர் கொட்டையோ இளிநேர் போய் கத்தர்ணேலும் யுட்டாவணி கங்க சிமி தமசம் அமிசானுட்டு சார் பிறந்தேர் இல்லோட்டா அம்ம பிள்ளையோ சிறுங்குயோ தானோ 7:30 மீட்டான கவி சார் லோட்டோக் இன்னொட்டிட்டு நம்மள கல்லுனா திட்டோர்னேர் இல்லோனே திங்க சுட்டியாக சினாலட்டு நமிட்டு இன்னார் ட்வீட் தேமா கண்ணத்த மீளா தமான உணர்த்து செய்த் இனி பெக்குசிங்கின்னே தமானே அஜிகிங்கிச்சு நெட்ஸோர்லு ஊமா நசுஜுட்ட கசியோங்கோகத்த தமானித்த தாக்குவா உணர்த்து செய் தமாங்க கத்த பிள்ளையாட்டில்லுகை அமிசோ பிள்ளையாட்டு இன்னர்த்து தில்லு தமானே யோக்கியோத்தத்துமே தானலு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் உணர்த்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் தான் குட்டித்து மீளாக்
1: பிகேங்கவுட்டிகிலுகு தமன்ன கனொர்லி தாக்குனுங்க உனத்தத்து சக்குன்னிலர்சிமவேத் அம்மலு சும்மத் இலவுல் சிமம்மங்காப்பியோ கவுசகி உன்னாப்பியோ
2: சியாவு கல்லவுலத்தோ உபிக்கவுலுங்க தாத்தமா பிகலோ சிமம்மா இலகியோ மம்மங்கா உனச்சேன் அவுப்பாக்டுவின் ரேஞ்சர்ஸ் தீட்சுமணி 1990 வாங்கிலோ சிமாக்கு பைப்பாளகிலோ சிமங்கினத்தில் தீட்சுமணி மாநிலி பிட்டுவின்னிட்டு பாவத்தோம் பட்டே மனை இலகையோ சுமையோ 1990 கியூனிங் 35 இயர்ஸ் உங்கத்தான்
1: பினசாக சு இலோனி பிட்ஜிடியர் மார்க் பேரன் அம்மலுட்டானா சிவுலத்திகிஜோயோ உக்கியோத்தாத்துமே ஜெனரல் கேரிங்யான் தாக்குனுங்க பிள்ளைக்கு கட்டி கட்டவும்மத் இக்கலுன்னே தாக்குவா மக்கு கட்டி கட்டிகி சிமலப்பிகி தமானே
2: இப்போ கட்டக்கு சிமையாவளோ தேன தக்குறவங்கிட்ட இப்பச்சா அக்கௌச்சேனி முக்கிசியானி துக்கிசிலு தேன்ன சிவலுத்தேவு கனடா மார்க் கார்னி உகலோசு மம்மன் கீனரணி குடமானி அதுலங்க யுவாவும் நுணவும் நுணச்சியமில்ல தேமா பிகாவத்துக்கு பிள்ளையாரு நக்கிங்க தமக்குவா
1: தேமா உகலோத்து தாக்குவா
2: இல்லைங்கன்னு லோக்டூகளோ கிசியானி சிவலுத்தி கசோத்துங்க ஹயத்தமன்னா நுணவூகம் கனடா பிகிலு அலக்கவும் கண்ணு ஹூவில்லேமாவு தேமையா திகில கசிமவில்லையா
1: Dino ukhagunnarpi summat tamanna unatatsussalerini tamaani pimmariusimaningani
2: khanno ukhagunnagaluartunga tausummit unalitsayutilluta umiarduakutilluta paunga fax 3 ranigiya neriyartorsimaluta duulaangani neriyakhatigisimaya joonaulla subuqtortiaatillungali silami subuqtoraatinnaa osaneana takuloqsimagatta qaumayimi ukhausigiriattigu khilamiya kamagayutsuutigiloqsimiya பிள்ளைகிட்டு தேய்ச்சமரகத்தையோ கட்டலோசம் கவுசுத்தமி சங்குட்டிட்டோசமையோ குயில் அணுகியான கவுசம் நம்ம உமேத்தம்மாத்தமி தமானி பிள்ளைகளோசம் டிஎஃப் கமகலோட்டி குட்டைக்குவா தீர்த்த ஜோமோசமையோ sugusi nunaringani pingo yato katigilu pingo pimo.
1: Summa tamanna ilinu tuke kappa ukiottattumi tamani unatattuseit ukiottattumi nammine kattilugi tamani ukiottattumi.
2: Tein tuossa omalla te uimmasimme jo aua unatattua maan rasami. Pilkeäni kun onkai panna pölyä suunnattu sunakkutaa hakee tamani. Kanada mikisiäni houdakattaksimme ja pumakonun oli ippikin kaakeelitit. Pikäällä kailongen inni tamakkuninga. Vähän pilkeäkumme jänginni. Angeloksimme juurama kisiäni tamanna kaulilla kailoksimme kertaamaan.
1: Una tahtossa kunni iloisimmalla tilluti kisuva aulaji vi kisumi kuvegina parelota nivi.
2: Kamme jiki loksimme ja puunen tsiäänu. Tabba onneemme kamme aumari loksimme kama. Angeloksimme loksimme kama. Angeloksimme loksimme kama. Makuvikkala juinjuinjuin spilki hojoulomme di angeloksimme loksimme uvanni. Kisiäni pidjuti hammi kattatamaani. Makuva atukat sai idlui namituinna. Kedaho. Irinne abilu pannaksimme kielisivuningani. Aka unabangimma. Akitu juhaavumma dimaanna.
1: 2012 ngutillugu ilisaki jouluksimme kavit. Kallunati tuteio jo Queen Elizabeth II Diamond Jubilee Medal. Tänne kisumme ilisaki jouluksimme jäi.
2: Tänne maani ilosimme atausiakani Prince Andrew. Pilke katikitsu ukiuta maani 22 years ngubilleo. Pilke katausimme lantillunga. Makuadlu kamaga yangi sibulok tingi nukangi kangi yangi kamala loksum madamani William Cook ilaga yo yungi tong lete sima yo na mi tilu gi piyat sa hamuli tay ma kaito loksum ayo wanu day na uyami guru ya atok kaungi nak atok yo kaungi mati so harut sa loob tay na rik pilagi loob tay wan yu kuwa nak to guru loob
1: taman na una tatu sa lirani nuna vumi kuwega yo song mata nuna lagalano tamakuali kano Isumagi suuri vikit, atuina kaksimaningin ne nunavumi?
2: Mia amissukuli nunnali teime isumalottu nunavumi, nunatsiami, ammalu yukami. Pilgitti tauvumi, tiiä khanoli maamakoa nunavuudulungani, nunatsiaudulungani. Or ikajutuina namirin neavimi. Or huasutut pati nunatakala unatsiai. Khanu, akitaksuktaukat eidäkä jousuukumati, ikajoulutillu tahkuni.
1: Kisuva kengi taakkununga makkuttunu ukharumaga jappi kajungasuinammit taakkununga unatattusani ilaugea kaksimanammit kausissa kavikviu tamanna.
2: Ilaga jaunni tain näkisiä nangiksimageli uvangongi titilidjaangi takkili immi nangiksimageli ammalu ilaga jaunni tikhanneakpat naalagunnageli ammalu upatsiakunnageli tabbunga upakasuakta minni kordiokattaksimainnagaruakta panneikasuttiukulu najukatsami tamani ikharunni. Tämä kuin on eri asiaa, että se on matilli kemiudin hangin, kai kalluna, että kallu namilimaa. Kisi on ollut kuttamaan kemiudin hangin, että kasu jatsa narunahtamaan.
1: Uhareikkanne kumakuvi kisumi, uhangitattini, pivikahtuti?
2: Jää ilkeä, kun mä tuin nakaluahti, kun kisi on pilkeä, niin tämän teikkuna ilkeä, jota sanon nyt tähän, pituin nakunnelma. Kisi on teimaan, tai jo mä kalluna, että on national security. Kauisaktaut siellä oli vielä ngausu aadua, päippaan, kauisaktaut jäli, makua poliisikkuun fingerprintit, aulakti jäli, ammalu. Pikaja teidin, mä tuin temmingi criminal record check, kisi tuin ne kamaka joga, amissu aulamati. Malu, nalliukko mä halumme katta insurance, unaliukalu olleni. Insurance kaya hamil kita, makua action kita tak semua mesti dah. Makua kami juga ini urut kita tak semua mesti pilih kita lakukan. Unli ubah urut time volunteer tu ina kita time ipi kerja siapa nak sewa kita. Paypal lagi ni, pergi lagi kita lengan paypal pingas wina kami kerja taka. Mana ni take kua angin nengah paypal kanjuri kerja angin nengah aduami kalau sakti utinga angin juarun man pitu ina itu.
1: Nakomi dino tamani katiki kunna kataki.
2: Ni kurin mi tibilo.
0: Ta CBC kana Mary Powder tasting o ka katika kunna la nga te un tat samik e kaloni dino sticky bit. Nakomi dino samal Mary. Kanu lesi mo bisi tu sa kata ta sin sa bonga ka la katta sa ke kangit te mo 1-888-896-3135 on mekalo ni dokala ko si 9796101. Tema sana valia New Salem mata ta bani nuna lingani ta ko jiging itni ilinya ko to katta ga tunit pilere katta la tu ti ta bani kang sinome ta ko ikana yatta katta lo tillo katta ma yakau tillo tillo ta ko ilinya ga tuit nami bisa kita katalutit tapa ni miyuto ang ito kata langam matagok dan Lydia Watt dan auto ti New York tamas mo nga katibig regional government kung ngini nga ito ni apersokto ako na lang mo sa akin na lang milabo
3: Lydia uka kong napit dan kisu mga ilu sa sanayaw yo
4: dan ilu sa sanayaw lo yo init saha ko itso ta ilinne ako tiyo kung nalakto ni nuna limmi ta na napataw lo yo ang iyo mi hake haksu ni tuyok mi vi haksu in lumako ni ato ti yaw na talak tili wilin niya ni no hanu tutu na no
3: sumanga ta na nuna limmi pimakiyo si maningan ni kanyak sumiyo tanud ukaun na ki
4: pivit saha ti sila nga yu kanyak sumiyo ni nuna limmi pisima yu ni ammalo Jigging it to Nunalini, Aguna Lak Mata, Tana Nunalino, Sukaisimalangayo, Pivitau Yangani, Ilnet Sigelani,
3: Tana Illu, Sanayau Nasilamat, Ikayotau Suti, Nunavik, Sana de Gilrikung in Nut, Tana Hanilaming and Eukaunari.
4: Takwa Pinasua Runasilau Yi Inuni, Pinastita Runasilau Yugata. Takwa napegun na sila yu piga ninga na piyari nimot takko ninga nain ni inun ni pinastitaun na sila yu gut ilni etau tsutilo pinaswala yu
3: dana tau tutani vid dana hanutigi sanayit piliriari kartunut nuna vimiutan iknayani iknayani nuisigun na laun ningin ni hanu uhakannerun narivit
4: dana amisone Pivit sa takti si yu sana yunit mik tako amisuit at siging itwi pinaswa rawun na sungong mata sana ni mi utukaw tigilugu uhumay to ni inikaw tini inlulik ni mik tako lo sululiliri yit mingwa riyu su tako at siging ito mata pivit sa hati si yu pinaswa at sa rawun na kayak to ni nunalini.
3: How you may have it, Takuninga, Sivunitsami, Panautuna Yatuni, Tamatumo watching any Sanajo Lartuni.
4: Dana Himikuranga Sugu, Sixni Nunalini, Napayami, Sumalo, Yugu, Dana Tungalinga, Sivulipa, Nito Gangalo, Uvitnitumi, Mana Hamilo, 2027, me, Ivu Yivimi, Piarito, Lago Notsoni. Teko lipinga sugelle tukitak taulak tu hanuilinga la mangata sibunibunni
3: dana sibunit sami nunalini dana sana jawata lo tukang sumiunut kisunike atu tigjau la mangata biyaga semalekha u khausi sa khabig vi tamanna
4: ami sunne pivitsa si pivitsata la hilanga yo nunaliwilo ani teikanga kan sumi pisima yu ilinya runna sigayartu nunalimmini takkolo asingi timiu yui ilinya silanga tuakpata atu runna silakmata tuyuk miu biharik sotito pivit satak tisiyu amisuni nunaliullo kuapa hotingani
3: kengullemit apiringitang liwanga ilagi aksiguma vilitia
4: teikko ninga nako miru matuintunga sapummi hattaloktuni teikko alo nako miivinga takka inui pinaswa kunna hatalo mata vivitsata tilugi asiani sanani mi tusalo migakki nakoriyakka
3: nakomi sel khagilitia uha apersorna tarama
4: ipilo nakomi
0: tana litia wat tabane kativik regional government kuning altuni tusake nata sitas mas CBC Mary Powder apersorna lomago Nakumitia kugut litia tana tsaguminatuk pivalero tawne walutukololun tawne kangersumit pivalero tsane sakqtuqare manunalinni quviana siungman saguminatia kainarevo man pivalero tsaxsoni alammimata 7:30 but ote umigutatema bunga pulaga tone alam migat nuna pagawa makunita na si bulatinga tama si mga ako sa kanya ang malatat ako sa kanya ang matamako akit to kaya roti ako sa yung inakatalang matilugit taman na kanunan na humer tuwi na kanya ang mga tamako ni ako sa kanya ang mat utang migot lang ini tinibagot ni jaya mito sa akin nakta

0: சுகுச்சி சிபிசி டுட்டு சி டானி அவங்க உள்ளுமே ஐப்பங்கல் நிக் ஆ யாலி குட் 25 2026 உள்ளுமை நாளலங்க யாவுட்டா டிச்சலா பிகுமா சுலி ஜூன் தேர்ட்டி ஒட்டில்லோகோ ஆலி கோட்டா ஒகலிமா ஹட்டிஹா சூங்க லவுயுமத் மைக்கு கோட்டா மித் தமானி குட்டுவாமி திகுமியக்திக்குனி அங்கயொக்கா ஹோட்டிங்க அம்மலோ சிபி சிக்குனி பினசுக்குல்லா ஹட்ட லக்ஷுமம்மையு தச்சுமணிகியாக் மைக்குலு ஆலிலோ உனிக்கா டூக் துசக்திசினியுப் மிச்சானுத் தச்சுமணி ஹனுலிங்கலாக் நிமங்காத் துசகச்சனி ஹாவிதித்திசூங்குன் நிமங்காத் ஆலி நொக்கங்க சிமலிக்மா துத்தபிம்மி 40 இயர்ஸ் உங்கதானி பினஸ் டியூ லிக்மத் இலா ஹட்டலாயுமத் துசகச்சனியானிக்மித் துத்தவி ஹகடக்தினகுல்லூனி பிகியங்கலாக் துவீனிக் பினசுகத்தசிமம்மா அக்குனியாலுக் சுலி தான உனிக்கா தில்லுவிட் ஹனுட்டிகி துசகச்சனியா ஹட்டசி மம்மங்காத் உகலி மஹட்டிகி தில்லுகி துசக் சவுலங்க யூக் தான ஜூன் 30 தில்லுகு ஆலி கிங்குள்ளி பாக் சு தில்லுகு நிப்பிலியுக் தவுலாவியுத் ஹை அம்மலு உனா துசக் சவுலங்க மியுத் அக்பிக் ஜாம் 2026 பினசுவாவு சிவுலாவியு மக்கோனி இலாகி பேனிக்குவா தசியுயக் மியுத் இங்கே கொசிலியாபினி இங்கி தில்லுவிட் ஹச்சினிக்கியா துசக் சவுலங்க மியுத் தக்கோ தக்க உள்ளமே துசக் சவுலங்க ஜூ சிபிசி துட்டபிம்மித் ஹை டுங்க சுவாபிகிச்சி காபி துகுச்சி டீ துகுச்சி ஹை ஹுக்குவாலி சிலன்னியடிக்கு ஹாவிசகைண்டங்க உன்னசு மூலிங்க ஜூ நுனவிம்மி நுனச்சியாபும்மி லுய் மயிலிங்க ஜூ இகோக் குற்றாப்பிம்மி உன்னுக் நுபுயக்கல்லாலகனுக்க தமிஜுகோக் சுகுயுலி துன்னகை ஹக்சுதிலோ உன்னுவாக் தச்சிக்கல்லாலகனுக்க தவுசுதில்லுகோக் அனுகுன்னியா சுதிலோ சிகின்னியுலோ நிக்கியுலோ அக்குன்னிங்கனி 20 மிட்சுங்குனிலிம்மிக் உக்கோனி ஹக்லோதில்லோ 13 குயுமிக் சனிக்கிலோ அமிலோ நுபுயலியுமிலகனுக்க தமிஜுகோக் உன்னுசா சுகுயுலி துன்னகை ஹக்சுதில்லுகோக் உன்னுவாக் தச்சிக்கல்லாலகனுக்க தவுசுதிலுகோக் அனுகுன்னியா சுதிலோ நிக்கியுமிக் 20 மிசுங்குனிலிம்மிக் அனுகுங்கலோ சகின்னியானுக்க தவுசுனி சிகின்னிமி பிசிமயுமிக் 20 மிசுங்குனிலிம்மிக் உக்கோனி ஹக்லோதில்லோ 10 குயுமிக் உமியுயக்மிலோ நுபுயக்கல்லாலகனுக்க தவுமியுகோக் நுபுயலியுமின்னியாமித் சுதி உன்னுவாக் ஹிதிகலிகிக்பத் சுகுயுலி துன்னகைய ஹக்சுதில்லுகோக் தச்சிக்கல்லாலகனுக்க தவுசுதில்லுகோக் உக்கோனிங்கலோ 11 மீலகனுக்க இனுக்துவாமில்லு நுபுயபல்லுலகனுக்க தவுமியுகோக் சுகுயுலி துன்னகைய ஹக்சுதில்லு உன்னுவாக் தச்சிக்கல்லாலகனுக்க தவுசுதில்லு அனுகுன்னியா சுதில்லோ சிகின்னிதுமிக் 20 மிசுங்குனிலிம்மிக் உக்கோனி ஹக்லோதில்லோ 10 குயுமிக் புஃபுகின்னிதுமில்லு நுபுயபல்லுலகனுக்க தவுமியுகோக் சுகுயுலி துன்னகைய ஹக்சுதில்லு உன்னுவாக் அனுகுன்னியா சுதில்லோ தக்காவுலோ நிக்கியுலு அக்குன்னிங்கனி 20 மிசுங்குனிலிம்மிக் உக்கோனி ஹக்லோதில்லோ 8 குயுமிக் அக்குலிவிம்மிலு நுபுயபல்லுலகனுக்க தவுமியுகோக் உக்கோனி ஹக்லோதில்லோ 8 குயுமிக் இவுயிவிம்மிலோ சல்லோனில்லோ நுபுயபல்லுலகனுக்க தவுமியுகோக் தச்சிக்கல்லாலகனுக்க தவுஸ்டிலு உன்னுவாக் அனுகை ஹட்டிகின்னியா சுதிலோ நிக்கியுமிக் 20 மிசுங்குனிலிம்மிக் உக்கோனி ஹட்டிகின்னியா சுதிலோ 5 குயுமிக் கயங்சியா மிராக்லின் லேக் மில்லோ நுபுயபல்லுலகனுக்க தவுமியுகோ சுகுயுலி துன்னகை ஹக்ஸ்டிலு உன்னுசா தச்சிக்கல்லாலகனுக்க தவுசுதில்லுகோக் அனுகுன்னியா சுதிலு ஆட்டுவாக் நிட்டுமிக் 20 மீட் 40 மோட் சுங்குனிலிம்மிக் உக்கோனிங்களோ 6 மின்னியானு ஹக்டாக் ஹுவாக்டமில்லு நுபுயபல்லுலகனுக்க தவுமியுகோக் சுகுயுலி துன்னகை ஹக்ஸ்டிலு உன்னுசா தச்சிக்கல்லாலகனுக்க தவுசுதில்லுகோக் அனுகுன்னியா சுதிலோ நிக்கியுலு அட்டுவாக் நியுலு அக்குன்னிங்கனி 20 மீட் சுங்குனிலிம்மிக் உக்கோனி ஹக்லுதிலு 6 குயுமிக் கயங்சுமில்லு நுபுயபல்லுலகனுக்க தவுமியுகோக் தச்சிக்கல்லாலகனுக்க தவுசுதில்லுகோக் அனுகுன்னியா சுதிலோ நிக்கியுமிக் 20 மிசுங்குனிலிம்மிக் உக்கோனிங்களோ 6 மின்னியனுக்க Au palum milo, nuvu ye kalala ngane kaktau miyut, tatsi kalala ngane kaktau sutilugok. Ukho ningalo, saban minya ngane kaktak. Tatsi uyak milo, tatsi kalala ngane kaktau miyut. Nuvu ye kalala tilo, anu kunya sutilo, atuak nitumik tuan timi sungon nilimik. Ukho ningalo, saban minya ngane kaktak. Kukdua milo, nubu ya kelala ngan kaktau mejigok, anu kun neos dilo nik yiw lo atuak niw lo akun ningani tuan timit sungu nilimik. Oku ni hak lo dilo saban nguyumik. Kanyak soa lukdua milo, nubu ya liu milang ngan kaktau mejigok, sugu yu litun na gaya hak su dilo unnuak. Oku ni ngalo six minya ngan kaktak. Aba nilo nunat siya bumi. Nain mi hope deo milo, nubu ya kalala ngan kaktau mejigok. Allah keliliu minnya kalau aku sedih unuak. Anu kau hati kini asdilo nik yulu atuak niulu aku ningani 20 mitsu ngoni limik. Oko ne haklo dilo 10 nguyumik. Post beo makko bimilo nubu je kalala ngane kakta miyugok. Allah keliliu minnya kalau aku sedih unuak. Anu kini asdilo 1 niulu atuak niulu aku ningani 20 mitsu ngoni limik. Anu kini alo sakinya ngane kakta usuni nik yulu atuak niulu aku ningani 20 mit 40 mut su ngoni limik. Oko ningalo 12 milang ngak tak. Dako adak sil ne dikut hawi sekentangit unno semule ngajuit nuna bimmi nuna cevom milu ahilla mana ne chalatar chingola kunne sirivunga akpik jam 2026 tan nakitte ngayak to sevak yolo yovikak ino sutto adak ho nilu ne unno piaga palo la epistek joang chuni sallumiok simi sakiyak rap Patialuk ingilau yut tanau na inok kid.
1: Make some noise, everybody!